இது விஜய் பிரகாஷ்வனி எஃப்எம் அண்ட் கம்பனாங்க 101.8 மெகா ஹர்ட்ஸ். சரியாகி 10 ಗಂಟೆಗೆ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೆಂಗಳೂರು ನಿಲಯದಿಂದ.